ஹே ஹலோ, வெல்கம் பேக். திஸ் இஸ் மை ரேடியோ 90 FM கேட்டறிஞ்ச கூட்டுகூடன். இட்ஸ் மீ ஆர்ஜே கடாவில், குட்டி ஆர்ஜே ஹரிப்ரியா. ஆரோக்கிய ரங்கத்தும் சாஸ்திர ரங்கத்தும் வலிய அற்புதங்கள் சிருஷ்டிக்கா ஏக்க கழியும். குருதரமான ரோகங்கள் நேரத்தை கண்டெத்தானும் ரோகிகளுக்கு கிருத்திய சிகிச்ச நல்கானும் புதிய மருந்துகள் வேகத்தில் கண்டுபிடிக்கானும் AI வழி சாதிக்கும். இதெல்லாம் நம்முடைய பாவி ஜீவிதத்தை சுரட்சிதமாக்கும். மனுஷனும் யந்திரவும் கைகொறுத்து பிடிக்கிற ஒரு மிகச்ச பாவி நமக்கு பிரதீட்சிக்காம். நமக்கு குறச்சு பாட்டுகள் கேட்டு திருச்சு வரம். ஸ்டேட்யூன்ட், கூட உண்டாவனே. திஸ் இஸ் மை ரேடியோ 90 FM கேட்டறிஞ்ச கூட்டுகூடன். இட்ஸ் மீ ஆர்ஜே கடாவில், குட்டி ஆர்ஜே ஹரிப்ரியா.